0: நீயா?
1: நானா திருடல துறை, அதுவும் ஓடுறானே அவன் தான் திருட சொன்னான்.
0: நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
1: நல்ல தம்பி.
0: நல்ல தம்பி.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா, வாங்கடா.
1: வெல்கம் முஸ்திவேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடிச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு
3: சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பிறக்கி போட்டு அரை லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சு டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா நினைக்கிறானுங்க.
1: கேவலமானவன் சொன்னவனதான் ஞாபகம் வருது.
0: கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாதீங்க
4: சார்.

0: அவனும் ஓட்டானுல
1: எவ்வளவு சிரமப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கூட அக்யூஸ் தப்பா விட்டீங்களே சார்.
0: அவனும் எதுக்குல பணத்தை தான் புடிங்கியாச்சுலா.
1: இருந்தாலும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமே சார்.
0: உனக்கு ப்ரமோஷன் தானே வேணும்.
1: எஸ் சார்.
0: வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
1: பட்டபாயில போய் சொல்லுங்களே சார். உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மாலை மாதிரி நிக்கிறேன் சார்.
0: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
2: ஏனி வேணாயின்சே, தோ இவனுக்கு ரெண்டு பேர் வேணா கொடுங்க. இதுக்கு அப்புறம்லாம் இவனை திருடன ஓடி துரத்தி புடிச்சலாம் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீல் புடிச்சு வேணா வாங்கலாம்
1: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இவங்க காலையெல்லாம் விழுந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிறபோது ஐ அம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் யூ சார்.
2: அதான் அவார்டு வாங்கிட்டல. அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிகிற பை பாடையா பரலோகம் போயிட போற?
1: ஒண்ணு மட்டும் சொல்லுங்க.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: டிக்கெட் கொடுங்க.
1: இது எடுக்க மறந்துட்டேன்.
2: ரெண்டு பேருக்கும் சேர்த்து நானே எடுத்துறேன்.
1: இது பாருங்க, எனக்கு வேலை கிடைச்சி முத மாச சம்பளம் வந்த உடனே உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன்.
2: உங்க காசு என் காசுன்னு பிரிச்சு பேசாதீங்க.
3: என்ன லவ்ஸா?
1: இல்ல இப்பதான் பழக்கம்.
2: லவ் பண்ண கூடாதா? நான் ஸ்லிப் ஆகும் போது கை கொடுத்து காப்பாத்தினவர் இவரு. வாழ்க்கை முழுக்க என்ன காப்பாத்த மாட்டேன்.
4: சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்ட.
1: அமுதா, என்ன டெய்லி என்ன இந்த மாதிரியே எழுப்புற?
2: என்ன மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கா?
1: ஆமா, நாம முத முதல்ல பஸ்ல சந்திச்சுக்கிட்டோமே, அதை நினைச்சு பார்த்தேன்.
2: அதையெல்லாம் நினைச்சு பார்க்க கூட நான் விரும்பல.
1: ஏன் இப்படி வெறுப்பாவே நடந்துக்கிற? நாம காதலிக்கும் போதெல்லாம் எங்க, சாப்பிடும் போது என்ன நினைச்சு பார்த்தீங்களா, தூங்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களா, ட்ரெஸ் மாத்தும் போது என்ன நினைச்சுக்கிட்டீங்களான்னு அடிக்கடி
2: கேப்ப. ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறதுல இருந்து வீட்டு நிர்வாகம் பாக்குற வரைக்கும் எல்லாம் நானே துவைக்கணும், நானே சமைக்கணும், நானே ரேஷன் கடைக்கும் போகணும்.
1: அதான் குடும்ப தலைவர் ரேஷன் கடைக்கு போக வேண்டாம்னு அரசாங்கமே சொல்லிருச்சு.
2: ஆமா, இவர் பெரிய குடும்ப தலைவர். எவன் நாலு காசு சம்பாரிச்சு பொண்டாட்டிய உட்கார வச்சு சோறு போடுறானோ அவன் தான் உண்மையான குடும்ப தலைவன்.
1: ஆமா, உங்களை உட்கார வச்சு சோறு போட்டு போட்டுதான் ஒவ்வொரு வீட்லயும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைக்கு இவ்வளவு தண்டி ஆயிருங்க. நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன் சொல்றேன். அன்னைக்கு கூட தான் உங்க அப்பன் ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தர் இன்டர்வியூ நடத்துறான்னு சொன்னேன், போயிட்டு வந்தேன்.
2: இன்டர்வியூல அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க என்ன சொன்னீங்க?
1: அந்த ஆளுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கும், வேலைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம நயாகரா நீர்வீழ்ச்சியோட உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவுன்னு கேக்குறான். உனக்கு இந்த கேள்வி அவசியம் தானான்னு கேட்டேன். போடான்ட்டு வந்துட்டோம்ல.
2: உடைக்கிறதுக்கு வக்கி இல்ல, இது கோபம். இனிமேல் என்ன செய்யறதா உத்தேசம்?
1: மாத்தியா? வேற வாசம் அடிக்குது.

0: சரியான சந்தர்ப்பம், ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும், அடி வாங்கட்டும், அப்பதான் நம்ம அருமவனுக்கு புரியும்.
1: என்ன யோசிக்கிற, உனக்கு தெரியாதா?
0: நமக்கு தெரியாது ஜப்பானா? ஜப்பான்ல வணக்க சொல்றதுக்கு பாகா சொல்லு. பாகா,
1: ஆஹா, ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? யோ, இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணையா?
0: சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
1: பாகா எழுது. எதுக்கு பாகா சொல்றதுக்கு அடிக்குது? டேய் முனுசாமி, இந்தியாவிலேயே ஒரு பையன் என்ன கை நீட்டி அடிச்சது இல்ல, ஊரு விட்டு ஊரு வந்து என்ன உதவாங்க
0: வச்சுட்டேன். ஜப்பான்ல பிறந்த அவன இங்க வணக்கத்துக்கு பாகான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தான், நீ உதவாயத்துல இருந்து வணக்கத்துக்கு பாகா இல்ல அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. விடுவியா?
1: விடுற. ஏண்டா, குளத்துல ஆழம் பாக்குறதுக்கு ஊரா வீட்டு புள்ள இறக்கிட்ட மாதிரி நீ சப்பான் பாச கத்துக்கிறதுக்கு நான் உதவாங்கணுமா?
2: ஒன்னு
1: விடுங்க,
2: நாலு பேர் பாக்க போறாங்க.
0: போடா.

0: அழகான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay Anthony.

வணக்கம் விஜயாண்டனி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்ப பார்த்தாலும் புரியாத வார்த்தையாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: என்னடா சொல்லி கூட்டி வந்தீங்க? ரெண்டு பெக்கு விட்டா சீனா வரும், நீங்க வாந்தி தான் வருது. இதுக்கு அங்க கூட்டி வந்தீங்க,
1: என்ன சார் பேசுறீங்க? வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், இந்த மாதிரி சூப்பர் கதையெல்லாம் இப்படிப்பட்ட கடையில இருந்தா எடுக்கப்பட்டது. என் நேரம் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த முகர கட்டையிலே பாத்துட்டு இருந்தீங்கன்னா புதுசா எதுவும் வராது, பழசுதான் வரும். வெளி உலகத்துக்கு வாங்க, புது புது முகங்களா பாருங்க, அப்பதான் நியூ சப்ஜெக்ட் கிடைக்கும்.
0: அப்போ உங்களால எனக்கு 10 பிசாக்கு பிரச்சனை கிடையாது. அப்படிதானா? உங்களெல்லாம் என் கூட வச்சதுக்கு என் புத்திய செருப்பா அடிக்கும்.
2: அட அவன நல்லா அடற முதல்ல அவன ஆளே அவனையும் பாரு, வந்தா பேச்சு வண்டி கிடக்கு. சரி, அந்த ஸ்பேனர் எடு, வெஞ்சி கல்ல போறா, கீழே வரண்டா, நீ கீழே வரண்டா, எடுத்துட்டியா? மேல முறுக்கு,
0: நம்ம சப்ஜெக்ட் இருக்க, அது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் தான்.
1: ஓஹோ,
0: புரியல. நம்ம கதையில மியூசிக் தான் ஒரு முக்கிய அம்சம்.
1: எக்ஸ்கியூஸ் மீ,
0: என்ன சார்
1: மியூசிக்னா? என்ன
0: மியூசிக்னா? இசை.
1: இசைனா?
0: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
1: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
0: என்ன சார், இது கூட தெரியாது. ஹார்மோனிய பொட்டுக்குல இருந்து வருது. ஏதா தெரிக்கிறீங்க?
1: இசை இயற்கையில இருந்து வருது.
0: எப்படி எப்படி எப்படி?
1: சரி, இறைவன் எங்க இருக்கான்?
0: இறைவன் எங்கும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்.
1: அதே மாதிரி தான் இசையும். கொத்துற கல்ல இருக்கும், கத்துற குழந்தைகிட்ட இருக்கும், குத்துற குலகாரன்ட்டி இருக்கும், இந்த இவர்கிட்ட இருக்கும், இந்த அவர்கிட்ட இருக்கும், நண்பர்கிட்ட இருக்கும். ஏன், உங்ககிட்ட கூட இசை இருக்கு
0: சார். புரியுற மாதிரி சொல்லுங்க சார்.
1: புரியலையா தம்பி?
0: என்ன சார் கொட்டுறீங்க?
1: கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா?
0: ஆமா,
1: அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. சரி, பொது அறிவு விஷயத்துக்கு வருவோம், அதுதான் முக்கியமான கட்டம். சார் பாத்தீங்களா, இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க.
3: சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார்.
1: கண்டினியூ
0: பண்ணுங்க.
1: சரி, இது
0: என்ன? மூணு.
1: இது விரல்டா? மூணு எப்படி இருக்கும்?
0: மூணு என்னடா குழப்பா?
1: என்ன சார், இது கூட புரியலையா? நிலாவுக்கு இங்கிலீஷ்ல மூணு பேரு, அதான் அவன் கேக்குறான். மேல கைய காட்டுங்க. நீ செடிக்கு தண்ணி எல்லாம் ஊத்த மாட்டியா?
0: எந்த செடிங்க?
1: செடிக்கு தண்ணி ஊத்தலன்னா இலையெல்லாம் கொட்டி போயிருமடா. ஆமா, கலையில ஒட்டடை புடுங்கினியா?
0: ஒட்டையா
1: புடுங்கலையா?
0: என்னடா அதான், அது மீசங்க.
1: கம்பளி பூச்சிடா?
0: கம்பளி?
1: உன் கம்பளி பூச்சி எங்க?
0: என் கம்பளி பூச்சியா?
1: உன் கம்பளி பூச்சி எங்கடா?
0: அது ஓடிடுச்சுங்க.
1: கம்பளி பூச்சிய ஓட விட்டு. ஆமா, பேண்டா எந்திரிச்சா? ஏண்டா எந்திரிச்சா? உட்காரா, உட்காரா. 35,000 அடிக்கு மேல பிளைட்ல பறந்துட்ட எந்திரிக்கலாமா?
0: பிளைட்டா?
1: ஸ்லிப்பான செதறிடுவ. பெல்ட்ட மாட்டா?
0: என்னங்க
1: பெல்ட்ட மாட்டறா?
0: பெல்ட், ஆ பெல்ட். அம்மா,
1: இந்த பெல்ட்டடா சொன்னேன், இந்த பெல்ட்ட மாட்டறா.
0: மாட்டறங்க.
1: மாட்டறா?
0: மாட்டு தம்பி,
1: மாட்டு. பெல்ட்ட மாட்டிட்டியா?
0: மாட்டியாச்சுங்க.
1: சேஃப்டியா பிளேன்ல உட்கார தெரியாம ஏறிடானுங்க. ஏதோ நாம இருந்தோம் காப்பாத்தணும்.
0: ஆஹா, ஒரு குரு பார்த்தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டியே வர்றாங்களே.
1: ஏர்போர்ட்ல ஏடா பண்ணிட்டு இருக்கேன்.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து
1: வர்றே? நான் அந்த கரையிலிருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேப்பாக. ஒண்ணுமே சொல்லிடாதீ.
0: எது
1: அடிச்சு கூட கேப்பாக. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீ.
0: எதடா சொல்லவனாங்கற?
1: எதையுமே சொல்லிடாதீ. ரகசியமா வச்சுக்கங்க.
0: சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதீ.
0: இந்தாடா
1: சொல்லிடாதீ.
0: என்னன்னு சொல்லாமே
1: போறேன். சொல்லிடாதீ.
0: எதை சொல்லவனான்னு போறா? பாவிகளா, ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாம் சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு.
2: இங்கிட்டு வாங்கல.
0: இப்ப அது மறுபடியும் போலீஸ்
2: இப்ப தண்ணிக்குள்ள வெளியே வந்து என்ன சொன்னா? என்ன சொன்னா?
0: அப்புறம் சொல்றதா சார், இப்ப சொல்லிட்டு போறேன்.
2: இவன் சரிபடா ஸ்டேஷன் நொறுக்கு நொறுக்கோம்.
0: அதான் சார் கரெக்ட்.
2: என்ன கரெக்ட்?
0: இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ளதான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்குதான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால நீ சேஷன்ல வச்சு புலந்து எடுங்க.
2: கொஞ்சம் புலங்க
0: முடிவெடுங்க. என்ன விளையாட்டு!

0: ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது.
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்டேன்? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ஐயோ, ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கூட தடவ நாம பாடியில லிக்விட் ஏத்துக்கிட்டே இருக்கணும்.
1: மலை, எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை பிடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பார்க்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு.
1: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்டில அத்தை ராத்திரி அத்து விட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து, ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன, ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
0: ஆகட்டும்,
1: பிச்சு போடுவேன்.
2: சார், இந்த ஆள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவரா?
0: ஆமா.
2: தயவு செஞ்சு நீங்க போகும்போது இந்த ஆள் கூடவே கூட்டிட்டு போயிடுங்க.
0: ஏமா,
2: பாவம், நேத்து இந்த பெரியார் வச்சிருந்த பிரெட்ட புடுங்கி திங்கறேன்னு அவர் மேல விழுந்து நசுக்கி கொலை பண்ண பாத்துருக்காரு. கொலகார பாவி.
1: சீப்பா,
2: குத்துனா
0: ஏயா
1: சும்மா?
3: ஆமாப்பா, இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல.
2: இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பால் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இவன் குழந்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
1: சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தானா? நான் அவன் கூட புடிங்கி தீங்கிறேன். பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன சொல்லி எந்த பிரச்சனை இல்ல. பேசாம உட்காரு.
2: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
1: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
2: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.

0: என்ன பண்ற?
1: என்ன செய்ற? வேற
0: செய்யற வாப்பா.
1: என்னப்பா நீ பேசுற நேரத்துல? என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் லீவ் போட்டு சினிமாவுக்கு போக போறோம்.
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா.
0: ஆட இருப்பா. நம்ம ஊர்ல தாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா, நம்ம பிரபு படம்.
0: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யார் வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
2: அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டி.
0: என்ன
1: யாருப்பா அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அது எவனாவது
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க?
2: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
2: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
2: நீங்க திட்டு வைங்கிற பயத்துல செத்த போறதை நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு வந்துருவனுங்க.
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
2: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ண.
0: என் பேர் முத்துராஜலேஷன். உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா?
1: நீ வேற கை குட்டு எல்லாமே நினைஞ்சு போச்சு. காஞ்சி துண்டு கேக்குற
0: அப்ப உட்டு ஒழுகிட்டே இருக்கணும்.
1: ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது?
0: உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான்.
1: ஏன்
0: ஆனாது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கம்மா?
1: ஆதார
4: தொழிலதிபர் அவர்களே, வருக வருக.
0: எவன்டா தொழிலதிபர்? சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினை கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்.
4: சாதி தேவி அவர்களே, வருக வருக.
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் காந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
1: கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய,
0: வெளிய ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்திட்டானுங்கப்பா. இப்ப என்ன பண்றது? ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட்ட மாட்டானுங்க.
1: ஐயோ,
0: ஆனதாய் போச்சு, விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடு. நான்
1: வர மாட்டேன்.
0: நல்ல நேரம் பார்த்து
1: நான் வர மாட்டேன்.
0: அது நான் இல்லைங்க.
1: கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம்
2: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன்.
1: இது வேற யாக்கம்
2: இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனி தனியா தூக்கிட்டு இருக்கிறேன். ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல இருக்கப்போ.
1: அண்ணா, உங்களை கூப்பிடுறாங்க.
2: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ பக்கம் நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீ சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
3: ஷட் அப்.
6: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம்.
3: இதை வாங்கிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். பூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
0: எனக்கு மோதலாம் அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: ஆத்தா ஆத்தா ஆத்தா, உனக்கே இது அடுக்குமா? இது நீதியா, நியாயமா, நேர்மையா, தர்மமா? உன் பக்த என்ன இப்படி
1: கவுத்துக்கி கிளார் அடிக்கிறா ஹெட்லைட்ல இருந்து, நீயா கவுத்துட்டு என்ன கவுத்துக்கிறியா? நிமிர்றா. ஆமா, நீ யாரு?
0: நீ யாரு அதை கேக்க?
1: என்ன பார்த்தா யாருன்னு கேட்ட? நான் தாண்டா ஜூனியர் ஆத்தா.
0: ஆச்சா ஆச்சா ஆச்சா, என்ன மன்னிச்சிரு. நீயே என் சோக கதை கேளு,
1: சொல்லு.
0: எனக்கு அஞ்சு பெண் குழந்தைங்க, ஆறாவது குழந்தையாது ஆண் குழந்தையா கொடுன்னு இந்த ஆத்தாட்ட வேண்டிட்டேன். அதையும் பெண் குழந்தையா கொடுத்துட்டா?
1: உன்னோட பொருளாதார நிலைமைக்கும் இந்த இத்து போன பாடிக்கும் உனக்கு ஆறு குழந்தைகள் அவசியமாயா? எப்படியா வச்சு காப்பாத்துவ?
0: மர வச்சு ஆத்தா தண்ணி ஊத்தாமல விட போற.
1: அவ என்ன தோட்டக்காரியாயா? நீ வச்சிட்டு போற மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு உனக்கெல்லாம் தண்ணி ஊத்துனா பத்தாதியா? ஒரு பக்கெட் நிறைய ஆசிட் அள்ளி அப்படியே மூஞ்சில ஊத்தணும்.
0: தப்பு தப்பு ஆத்தா, நீயே கேளு. எனக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே, சீட் எழுதி போட்டேன், ஆண் குழந்தைன்னு சீட் வந்துச்சே.
1: அடா பாவி, கடைசியில ஆத்தாவை லாட்டரி டிக்கெட் ஏஜென்ட் மாதிரி ஆக்கிட்டியா? நீயா சீட் எழுதுவ, அதை நீயா சுருட்டுவ, கொண்டாந்து நீயா போடுவ, அப்புறம் அதை பிரிச்சு பார்த்துட்டு ஆத்தா மேல பழிய போடுறீங்களே, திருந்த மாட்டீங்களா ஐயா?
0: தப்புதான், ஆறும் பெண் குழந்தைய பத்துட்டேன், நான் இனிமே என்ன செய்யணும்?
1: ஒன்னும் கவலைப்படாதயா, பொன் குழந்தைங்க ஒன்றும் கேவலமானதுக்கு இல்லை, அதுங்களையும் ஆண் குழந்தைங்க மாதிரி வளர்த்துக்காட்டியா?
0: சரி, இனிமே குழந்தை பெத்துக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்?
1: எதுவுமே செய்யக்கூடாது.
0: அப்படியே செய்யறான் ஆத்தா?
1: செய்யக்கூடாதுன்னா செய்யறேன்ட்டு போறானே.

சரி சனி சரி கம பசனி சனி நீரி சொதரி நிதர பப்பம் மமக சரி சரி மகசதா மகசதா மகசதா அரசதா சக சக பக பத பதசா.

0: வாழ்க்கையில் நடந்த அவனுக்கு அநியாயம் ரொம்ப பெத்தாத மரியாதை 50 ரூபாய் கூட இல்ல 2 டேல காத்து புடிங்க விட்டுருவேன். சிட்டிக்குள்ள லாரி வரப்பலாம் தெரியுமில்ல யார கட்டி வந்த
1: நீங்க
0: படிக்கிறவங்க நடக்காது உனக்கு எல்லாம் சரியான பயன்படுத்த சரியா வரும்
2: வண்டி நிக்காது
0: ஒரு போலீஸ்காரரை கடத்தில் போய்கிட்டு இருக்க இதனால பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டிய இருக்கும். சத்தம் போட்டா என்ன ஆகும் தெரியுமா?
2: இனிமே யாரு கையில லஞ்சம் மாத்துட்டு கேப்பியா
0: உன்ன
2: விட மாட்டேன்.
0: ஒரு அதிகாரி கூட பார்க்காம ஒரு நாள் கூட வச்சிருக்கிறாரு.
2: ஸ்டாப் ஸ்டாப் கிளே இறங்கி கிளே இறங்குடா. தலை சீவு தொப்பி மாட்டு மே யார் கையில லஞ்சம் வாங்குறது நான் பார்த்தேன். நீ லாரியில ஏற மாட்டேன்.
0: ஒரு நாள் பூரா வச்சு அடிப்பாங்க. பஞ்சாப்காரன் சப்பாத்திய பிழையிற மாதிரியா பிழைச்சு தள்ளிட்டான். எப்பா என்ன குத்து! நம்ம ஊருக்காரங்க குத்துறாங்கன்னா ஒரே குத்துற பொழக்கன்றத்த வரும். இவன் ஒரு நாள் பூரா வச்சு அடிச்சிருக்கான். ஒரு சுட்டு ரத்தம் வரலையே, அது எப்படி? அது சரி, ரத்தம் வராத வரைக்கும் கௌரவம். உள்காயத்தோட ஊர் போய் சேருவோம். அம்மா இது எந்த ஊரு? ஆள் நடமாட்டத்தையே காணா, எங்க பார்த்தாலும்
3: என்ன இங்க வசூல் பண்ண வந்த
0: வசூலா? யோ வசூல் இறங்குறாயா? வாங்கி கட்டிட்டு பக்கத்து போய் நிக்கிறேன். ஏயா எரிச்சல கிளப்புற?
3: அப்புறம் சுடுகாட்டுல நிக்கிற?
0: சுடுகாடா எங்க? என்னையா சொல்ற? ஐயா அம்மாடி, யோ ஏ கூட்டி போயிரியா? இங்க ஆள் காணா, எங்கடா போன? காலையில அடி ராத்திரி சுடுகாடு. என்ன பண்ணுவேன்?

0: இங்கே இருக்கீங்க
1: ஒண்ணு யாருன்னு தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யாரா நீ?
0: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்னே. இந்த பையன் கொஞ்சம்
1: வச்சுங்கண்ணே. என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற? நான் சும்மாவே இருப்பேன்னு உனக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே. இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: நான் தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணன் எல்லாரும் சொன்னாரு, இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்துட்டு
1: சொன்னாரு. ஓ, அந்த பெருமாள் நீதானா?
2: என்ன
1: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே.
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரி எல்லாம் யாரையும் நம்பாதரா? ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: டேய் டேய், இது என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: கஞ்சாவா?
3: எத்தனை
1: நாளா நடக்குதா?
2: அண்ணன் ரெண்டு வருஷமா இங்க உட்கார்ந்தா விக்கிறாரு.
1: நான் வித்துல நீ எப்படா பாத்த?
2: ஒரு தடவை பழகி போன வாங்க.

முடிச்சிடலாமா?

0: கட்டு கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: வேண்டாம் மாப்பிள்ளை வேண்டாம், தடுக்காதீங்க, வேண்டாமங்க. எழுந்து கேட்டிருக்கிறோம் தான். உயர் திருவாளம் கனகரத்னம் அவருடைய மகள் மாலாவுக்கும் என் நண்பர் மிஸ்டர் செழியனுக்கும்.
1: மாலாவுக்கு செழியனுக்கு திருமணம் இல்லை, அதனால இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், நிறுத்துங்க.
0: மாலா, இன்ஸ்பெக்டர் செழியனுக்கும் மாலாவுக்கும் திருமணம் நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் நான் நடத்திய காட்டு.
1: யாரும் தடுக்கல, நான் தான் வேண்டாங்கிறேன். அத்தா, அன்பும் பண்பும் உள்ள ஒரு நல்ல மனிதரைத்தான் நான் கல்யாணம் செய்துக்க விரும்பினேன். இவரை போல இதயம் இல்லாத மனித எந்திரத்தை இல்ல. வைத்த மாதிரி பேசாதே, உங்க அத்தா சொல்ற அங்க பாரு கண்ணகி, அந்த கொடுமைய அன்பு கருங்கல்ல விலங்கு போட்டு அரக்க மனம் படைத்தவரை எப்படி கண்ணகி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாது, அப்புறம் காலமெல்லாம் கஷ்டப்படும். வீணா உன் வாழ்க்கையே பாழா போயிடும். எனக்கு வாழ்க்கையே இல்லாம போனாலும் சரி, நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். பாலா, பாலா, உனக்கு வாழ்க்கை துணையா வர போறது யார்? உன் காதல், காதலுக்காக தன் கடமையை கைவிடாத கண்ணியவான், அப்படிப்பட்டவரை தான் உனக்கு கணவனாக முடிவு செய்திருக்கிறார். அத்தாருடைய அன்பு உள்ளத்தின் ஆசை நிறைவேற்றுறதுக்காக நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும்.
0: எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா திரும்பி வந்து நின்னு போன இந்த நிச்சயதார்த்தத்தை திருமணமா நடத்தி வைப்பேன். பாலா, என் உயிர் போனாலும் சரி, உனக்கும் செழியனுக்கும் கல்யாணத்தை நடத்தியே தீரும்.

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி

கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சேர்ப்பாள், அவன் கண்ணவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி.

வாயை திறந்து ஓபனா, நீயாவும் சொல்ல மாட்டேங்கிற, நானும்

உன்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலங்கொண்டு நிற்பதனை கண்டதற்கு

தம்பி லட்சுமணன் நெஞ்சில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி

நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன்.

0: நாங்க எல்லாரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: So you, please come.

அந்த பாஷைக்கும் ஆசைக்கும் அர்த்தங்கள் கற்பிக்கும் சிற்பங்கள் கூட.

0: மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு ஒண்டாட்டி முந்தானே பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா
1: அம்மா, நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு. உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வச்சு பேசுறதா? கூப்பிடுமா?
0: இவனை நான் கூப்பிட மாட்டேன். இவனை அப்படியே போச்சு.
2: ஏப்பா போயப்பா, அப்புறம் பம்புறேன்.
3: நான் ஏன் வெளியில போனோம்?
2: சரி வாயா உள்ள
3: வரையன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சுரணை எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டுறாங்க, கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானம் கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்க. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போடுறதுக்கு அப்புறம் என்ன நான் இவட கேவலம் நடத்துறாங்க. மாப்பிள்ள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்பிள்ள.
4: குழம்பு ஊத்துறது இல்லையா?
3: இல்லையாப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க.
4: கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு. அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா சார். சாப்பிடலாம் வாங்க சார்.
0: முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு.
4: தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா அவருக்கு வைக்கா, கறி சோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு
5: சார். இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க, பல்லு போயிடும்.
6: மாப்ள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது என்னது?
7: கோழி?
6: இது இல்லையப்பா, சேவக்காரன்ல கோடு போட சட்டை போட்டுருதுல, அது
7: அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு.
6: சினேகாரனா?
7: அல்ல கையே, அது சினேகாரன் சொல்லிட்டு இருக்கு.
6: ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது.
7: சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா?
6: நீ காட் பண்ணிரு.
4: ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புனே, உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்ன வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க.
8: அப்புறம் என்ன
9: ஐயா?
8: தனனீ
10: தொரடு நோதுரா
8: வண்டம்பா.

0: ஆகா ரொம்ப அழகா இருக்கமா, உன்ன மாதிரியே இல்ல. ஏய் வந்து சீன் சொல்லுப்பா.
1: ஒரு கோழி ஓடி வந்து வைக்கப்படம் மேல உட்காந்துக்கும், நீங்க ஹை ஸ்பீட்ல ஓடி போய் அதை பிடிக்கிறீங்க.
2: இதே சிந்தனை போன படத்துல எடுத்தீங்க.
0: எல்லா படத்துலயும் அதான் வரும். போன படத்துல நீ தானே ஹீரோயின், நான் தானே ஹீரோ டைரக்டர். எனக்கு கோழி சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியம், அது என்னோட எல்லா படத்திலயும் வரும்.
2: அப்ப அதே கோழியா?
0: அதே கோழி எப்படிமா வரும்? அது கோழி, இது அது போட்ட குஞ்சு. கம் ஆன் ரெடி டேக்.
3: உள்ள பொண் தமிழ் சொல்றது ஹிந்தில சொல்றீங்க?
1: உள்ள பாப்பா.
3: ஆமா, உங்க படத்துல யாரு
0: ஹீரோயினி? சாதாரண காலமா அது. 75 லட்சம் கொடுத்து இன்சூர் பண்ணி வச்சிருக்கேன், கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா? நீ
3: ரம்பா சார்.
0: ரம்பா தான் அது, ரம்பா தான். நான் என்ன ஸ்ரீதேவி நான் சொன்னேன்,
3: என்ன கவனிக்கிறீங்க?

0: வேற வழி அவ இன்னும் லவ் பண்றாடா, நடக்காம இருக்க முடியுமா? சரின்னு தூக்கி நிப்பாட்டிக்கிட்டு பெட்ரூம் கிச்சனு ஹால் வீட்டே ரெண்டு சுத்தி வந்தேன். கல்யாணத்துப்ப ஒல்லியா இருந்தா வெயிட் தெரியல, இப்ப சந்தோஷத்துல சதை போட்டாலா வெயிட் தாங்க முடியல, கால் பெசையிக்குச்சுடா.
1: You're a lucky fellow.

0: கேட்டதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்று தெரியாது. உள்ளத்தில்
1: இருப்பது நேத்து வர சொல்லி சொல்லி விட்டான்ல, ஏன் வரல?
0: சொல்லி விட்டியா? சொல்லி விட்டுருந்தா என்னன்னா என்ன வந்து
1: என்னவா வந்து நிப்ப?
0: எல்லுன்னா என்னையா வந்து நின்றுப்பேன்?
1: ஏ நீ செவுடா.
0: ஐயோ,
1: பின்ன காது கேட்காட்டிருந்தா எல்லுன்னா என்னையா வந்து நிப்பாங்க? நான் எல்லுன்னா என்னையா வந்து நிப்பேன்? நான் என்னன்னா நீ என்ன
0: வந்து நிப்பா? சுறுசுறுப்பா ஓடி வந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன்.
1: இது சுறுசுறுப்பு இல்லப்பா, சொல் பேச்சு கேளாமை, அயோக்கியத்தனம், மொள்ள மாறி தரம்,
0: இல்ல ராசா,
1: மண்ட கர்வம்,
0: சத்தியமா கிடையாது.
1: பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்கா வேற ஒண்ணு
0: செய்யற? ஊருக்குள்ள சொல்றதா நான் சொல்றேன்.
1: ஊருக்குள்ள சொல்ற நீ எதுக்கா சொல்ற?
0: ஊருக்குள்ள சொல்றதாப்பா நான் சொல்றேன்.
1: ஊருக்குள்ள சொல்றத நீ எதுக்குப்பா சொல்ற?
0: அவன் என்ன நிறுத்த சொல்ல? நான் நிறுத்துறேன்.
1: அவன் கிட்ட போய் நான் எதுக்கா நிறுத்த சொல்லணும்?
0: அப்ப தெரியாம சொல்லிட்டப்பா.
1: ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்ச?
0: உன்னை போய் அப்படி நினைப்பனப்பா?
1: அப்ப நீ பைத்தியம் தானே?
0: ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா?
1: குத்துக்கு மதிப்பு இருக்காடா?
0: இருக்க.
1: இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த குத்துக்கு என்ன மதிப்பு? இந்த
0: ஏப்பா, உன் கால எங்க காட்டுப்பா? இதா,
1: நீதான் கைய காலான்னு நினைப்பியே.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எஃப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணுமப்பா. முருகா ஞான பண்டிதா வாடா மின்னலே.
1: பிரசவத்துக்கு
0: இலவசம் போட்டுக்கு பொம்பளைங்களுக்குடா, உனக்கு இல்ல.
1: ஒரு குடிமகன் சிட்டிசனை கேவலப்படுத்தீங்க.
0: சிட்டிசனா நீயா?
1: ஆமா, சிட்டில இருக்கனால சிட்டிசன்.
0: அப்ப ஜட்டி போட்டோம்னா ஜட்டிசனா?
1: அதான் எனக்கு போற பழக்கமே கிடையாது.
0: கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே ஆட்டோமேட்டிக்கா
2: போயிடுச்சு.
0: மீட்டரா? தூசி துரும்புக்கு நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
2: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னு மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசியை ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
2: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேயா? ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம்டா. சொன்னா கேளுங்கடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறது எல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையுதே, நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அநியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி
1: கட்டிட்டீங்க.
0: பாடி எடுக்கிற மாதிரி அதான் தங்க ஊதிட்டீங்களா?

0: மாமா, இதெல்லாம் சீக்கிரம் முடியிற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்டை பிடிச்சாதான் சரிப்பட்டு வரும்.
1: என்ன ரூட்டு
0: அது? அத்தையும் அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணாத முடியும். அதுக்கு கொஞ்சம் டுபாக்கூர் வேலையில பண்ணும்.
1: டுபாக்கூரா? அது நீ அது டுபாகர் தெரியாதா?
0: வாட் இஸ் திஸ்?
1: அட கனடி, என்ன பண்ணி டுபாகர் தெரியாதா?
0: ஐயோ,
1: டுபாகூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் டுபாகூர்.
0: இது புழுகிறது.
1: தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். டுபாகூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்ள
0: கரெக்ட் மாம்ச? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு?
1: என்ன மாப்ள நீ பேசுற? அந்தாட்டா மானம் கட்டு போய் என் பொண்ணு லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார்.
0: அதுக்கு மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, அந்த காலேஜ் கேட்ட அப்படிங்கிற பொட்டி கடையில் போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது,
1: ஓ அரசக அரசக அரசக, see my mapley talent,
0: super. ஏமாமா, உங்க பொண்ணு காலங்காலத்துல எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுமா?
1: காலையில 5:30 எழுந்திருச்சு, திப்பு திப்புனு ஓடுவாள்ல, ஜாக்கிங். யா,
0: நாளைக்கு நீங்களும் அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்ஸ், நீங்க ஒரு 10-15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க.
2: டாடி, பாத்து வாங்க டாடி. எப்பவுமே வராதால, இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க?
3: அம்மா, டாக்டர் தொப்பை குறைக்கிறதுக்காக ஓட சொன்னாரு, அதுதான் பார்த்தேன். என்ன காணுமே?
2: யார தேடுறீங்க?
3: டாக்டர் தாமா கூடவே வந்து கரைக்கிறாரு.
0: வணக்கம்.
3: பெரிய
1: சீக்கிரம் பேச முடியா? புது நாய் இழுக்குது, யாருக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. எப்படியா புடிச்சிட்டு வந்தீங்க?

0: ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே.
1: ஏய் ஆஷ்ரம் அட்டெண்டர் வராண்டி, ஏய் டிராமா ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: நல்லா தானே போய்கிட்டு இருக்கு.
3: அத்தி அச்சோ, நான் தற்கொலை பண்றத அனுமதிக்க மாட்டேன். டைம் செஞ்சு குடிச்சிடாத, நான் பாறையெல்லாம் ஏறி வரணும்.
2: நீ யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை, நடந்தும் பாரு அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அத்தி அடுத்த வாரத்தை மறந்து போச்சே. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பா சொல்லி முடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஏண்ட சொல்ல, நான் தீர்த்திக்கிறேன். காரணத்தை சொல்லு, அழுதுகிட்டு இருக்கேன்.
1: எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
2: ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
1: இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
2: நானா? நமக்குள்ள இருக்கட்டும்.
1: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். நானா தான் நினைச்சுதான் ஆகிற முடிவு எடுத்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன்.
2: போய்கிட்டு இருக்கு. சைக்கிள்ல வந்தவனுக்கு எவ்வளவு சான்ஸ்? ஆமா, உன் பேர் என்னம்மா?
1: அஞ்சலி.
2: அஞ்சலி, இனிமேல் நீ என் கூட தான் இருப்ப. வணக்கம் சுப்பு.
4: டேய், முழு பேரை சொல்ற, அது என்ன சுப்பு?
2: சாட்டா கூப்பிடுற, அது பொறுக்கல உங்களுக்கு. சரி,
4: அப்படின்னா
2: நீ ஜாயிண்ட்
4: யாருமானே? என்னடா யாருன்னு
2: கேட்டா அழுகுது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்?
4: விவரம் கேட்டா அதை சொல்லு, விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு ஏண்டா அதட்ட?
2: அதட்டலங்க, துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது.
4: வெளியில வந்துருச்சுல, விஷயத்தை சொல்லு.
2: கேளுங்க, இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு. ஏதோ தெய்வ அதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் பொழைச்சு ரோட்ல அனாதியா நின்னுக்கிறது. மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன்.
4: எங்கம்மா நடந்தது?
2: ரோட்லதான்.
4: நான் இடத்த கேட்டேன்.
2: ஏன் ரோடு இடமா தெரியலையா? ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும்.
4: இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே. சரி, எந்த பேப்பர்லயும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?
2: அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க.
4: ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருக்கிற ஒண்ணுக்கு போன?
2: நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல ஆக்சிடென்ட் நடந்துச்சு.
4: சரி, எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனேன்?
2: ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க. ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனேன்? மனசு அணிங்க.
4: ரெண்டும் ஒரே நேரத்தில் தானே நடந்திருக்க.
2: ஓட்டு பொழுதுட்டு போயிருவாங்க. நான் நினைச்சு அப்படி இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன். போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோண்டாயா நோண்டு பண்ணி வாமா, வேற என்ன பாப்போம்?
4: போகலையா?
5: பொண்ணோட
4: அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா, பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு.
5: என்ன பேர் என்னமா?
1: அஞ்சலி.
5: சரி, பாத்து சேர்த்துங்க.
4: சரி,
5: சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து. அப்படி
2: யோ, ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரு. நீ ஏயா என்ன இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த? ஊருக்கு தனியா தானே போவ? இருடி,
4: இத பாரா, இன்ன அட்மிஷன் போடல. வேன் நம்பர் சொல்ல, நான் சேர்த்துக்கிறேன்.
2: ஆஹா, எந்த வேன் நம்பர் தருவேன் நான்?
4: ஏய் ஏய் ஏய், ஐயய்யே, இருமா இருமா இருமா இருமா. ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழுக ஆரம்பிச்சிட, இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான். வா வா வா, எங்க போயிருவான்? சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன்.
2: இன்னைக்கு பூரா வடமாட்டான் போட்டு இருக்கேன். கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஒரே ஒரு அலைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறானுங்களே.
4: வேன் நம்பர் தெரிஞ்சுதா
2: இல்ல?

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டுது.
2: மப்பிள அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: பாவி, ஏன் இப்படி செஞ்ச?
1: ராமலை இப்படியா தூங்குறது?
0: பேச்சில ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவி விடுறதா?
1: அதுக்காக அரகுற டிரஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை.
0: திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணா? நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. என்ன ஆயிருப்ப தெரியுமா?
1: என்ன ஆயிருக்கும்? போறேன் உள்ள.
0: போ போ, அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு பாத்துக்கலாம்.
1: நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
0: சரி, நீங்க இப்படி ஆம்பளை கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. என்ன பண்றேன்?
1: சும்மா கத்தாத.
0: கத்தாம இதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும் போது நான் உருவி நீ டவுசர் போட்டு என்ன ஆயிருக்கும்? அக்கிரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க மாட்டீங்க?
1: என்ன
0: என்ன என்ன நினைச்சு பாக்க முடியுதா?
1: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். அப்புறம் பேச நாக்கு இருக்காது.
0: நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு, அக்கிரகாரத்துல பொம்பளையா பிறந்த உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி.
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.

உனக்கு வார் பிடிக்கணும்.

0: இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அவசரமா போகணும்னு சொல்றீங்க. இவ்வளவுதானே, நீங்க புறப்படுங்க முதல்ல.
1: Thank you sir.
2: மச்சான் கிரேட்டா. Thank you sir.
1: Yes ke.
3: எங்கட போய் தொலைஞ்சீங்க?
1: காவல்துறையோட ஒரு சின்ன பிரச்சனைடா. ஸ்கூல்ல எழுதின லீவ் லெட்டர் அப்படியே சொன்னே விட்டுட்டாரு.
2: அவ இப்ப எங்கடா போனா?
3: இதுக்குள்ள தான் போனா.
1: என்னடா இது, இந்த பில்டிங்ல எங்கயுமே வாசல் ஜன்னல் எதுவுமே இல்ல, எப்படி உள்ள போனா? ஓ, கீழ வச்சிருக்காங்களா?
2: மிஸ் பண்ணிட்டேன்டா.
4: டேய், டென்ஷன் ஆவாதடா, முத தடவை லவ் பண்ற அப்படிதான்டா இருக்கும்.
2: டேய், உள்ள போய் பார்க்கலாமா?
1: போடா, இப்பதான் போலீஸ்கார்ட்ட இங்கிலீஷ் பேசி உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தேன். கூர்க்காட்ட பேசுறதுக்கு எனக்கு நேபாளி தெரியாதுடா.
4: டோன்ட் வரிடா, நம்ம பஸ் ஸ்டாப்ல தான் ஏறா, இந்த பில்டிங் தான் வரா. நாளைக்கு காலையில இவளை பத்தி எல்லா விவரமா டீடைலா உனக்கு சொல்றேன்.
1: இவன் இதையே தொழிலா பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ஆபீஸே போட்டுடலாம். வரண்டா.

0: என்னடா கோட் செட் எல்லாம் போட்டு வந்திருக்க?
1: டேய், இது என்னோட வெட்டிங் கோட்ரா. எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இதைத்தான் போட்டு போகணும்னு என் ஒய்ஃபோட அன்பு தொல்ல.
2: அவங்க சொன்னா இந்த வெயில வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்டு போட்டுறதா?
1: வெள்ளக்கார நமக்காக விட்டு போனது இந்த கோட்டையும் குவாட்டரையும் தானடா.
2: என்னடா உன் ஒய்ஃப் பார்த்தோன்னு ஆஃப் ஆயிட்ட?
1: அவ ஆஃப் ஆயிட்டாடா. என்ன பார்த்தோன்னே கல்யாண தண்ணிக்கு பார்த்து ஃபீலிங் வந்துருக்கும் அவளுக்கு. சரி, அவங்கெல்லாம் அங்கே ஏறிக்கிட்டோம். எங்களுக்கு இந்த பின்பக்க கதவை மட்டும் திறந்து விடுங்க. நாங்கள்லாம் டிக்கி வழியா உள்ள போய் செட்டில்
3: ஆகிடலாம். எங்கடா வரீங்க?
1: என்ன இப்படி சொல்றீங்க? இப்பதான் எங்க ஃப்ரெண்டு தனி கொடுத்துட்டு போக போறோம். தங்கச்சியும் கூட்டி கூட்டி விட்டுட்டு அப்படியே செட்டில் பண்ணி விட்டு வரோம்.
4: இனிமே அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் சத்யாதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அவன் வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்க
1: அதை நீங்க சொல்லாதீங்க. எங்க உயிர் நண்பன் பார்த்தி சொல்லட்டும்.
0: சாரிடா சாரிடா, அப்பா தப்பா சொல்லிட்டாரு.
1: பரவாயில்ல, விடுறா பெரிய மனுஷன்.
0: ஒரு வாரத்துக்குள்ள ஒரு மாசத்துக்கு வராதிங்க.

0: கிட்டார பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Hey buddy, this is a song which is gonna be a massive hit of the year. Thank you.
2: மாடு சுத்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க மாடு சுத்தா மனுஷன் தோல்ல வச்சு மேல கட்டி நாக்க முக்க.

வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் மனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

0: என்னடா ராவுத்தூர் பேரா, எங்க போயிட்டு வர?
1: ஒரு ஆடுதான் போட்ட சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விக்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வணக்கண்ணா. அண்ணா ஒரு டீ போடுங்க.
1: கடைக்கார நாய்க்கெல்லாம் என் கடையில் டீ கிடையாதுரா.
0: சந்தைக்கு போன சீக்கிரம் போடுங்கண்ணே.
1: உள்ளூர்காரன் எவனும் ஏமாறல, சந்தையில போய் வெளியூர்காரன் ஏமாத்த போறியா?
0: ஆடு விக்க போறேண்ணே.
1: உனக்கு ஏதா நாய்? ஆடு
0: சின்ன குட்டில இருந்து வளர்த்தனே, பண கஷ்டம். 500 ஆட்டை 300 ரூபாய்க்கு கொடுக்க போறேன்.
1: ஆட்டை தூக்கி காட்டு.
0: தூக்க முடியலண்ணே.
1: எத்தனை கிலோ தேரும்?
0: 30 கிலோ தேரும்.
2: 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா
3: அமுக்கிறீங்க மாமா?
1: டேய் 250 ரூபாய் ஒரே ரேட்டு கொடுத்துறியா?
0: 300 ரூபாய் குறைய மாட்டேன்.
1: டேய் சந்தைக்கு போனா இன்னும் கம்மியா கேட்பாங்க. 250 ஒரே ரேட்டு.
0: இங்க இருங்க, உங்களுக்காக 25 ரூபாய் குறைச்சிக்கிறேன்.
1: இது நடக்கிற கதையில 250 என்ன சொல்றேன்?
3: வாங்கிக்கங்க மாமா.
0: சரி என் மரப்பொண்ணு சொல்லுது, கொடுங்க. கொட்டாங்க.
1: இந்தா ஆட்டு அப்படி கட்டிப்போ. டேய் அது என்ன ஆட்டு தலையை மூடி வச்சிருக்க?
0: கண்ணு மட்டும்.
1: யார் கண்ணு?
0: ஊராய கண்ணுதான். அப்பப்போ கொஞ்சம் குறைய போடுங்க.
1: இரு ஆடு புற சாப்பிடுமாடா.
0: நான் அப்படி வளர்த்துட்டே.
1: டேய் தம்பி
0: எனக்கு நேரம் இல்ல,
1: ரொம்ப கடம் போடுறது. வா துணி எடுத்து ஆட்ட புடி. எடு துணிய. முக்கவாசி ஆடு காவாசி
3: நாயே.

0: Underwear down, underwear gone, yo, yo.
1: வாங்க
2: மணி பையனைய ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு, உனக்கு கிடைக்கிற மரியாதையை பாருன்னு டேடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள்லாம் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, நான் சின்ன பையங்க, வேண்டாங்க. சொல்லமாட்டானுங்க போல் இருக்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும், போடுங்க போடுங்க போடுங்க.
3: இது யாரியா நல்ல போடுங்க, நடுவாளையில நின்னு கூப்பிட்டு இருக்கறான்.
2: என்ன கண்டுக்காம போறானுங்க,
4: மாப்பிளைக்கு மாலையை போடுறான்.
2: மரியாதை நமக்கு இல்லையா?
5: ஹலோ விஸ்வநாத, போங்க போங்க போங்க.
2: வயல் அறுப்புல நடந்துட்டு இருக்கு, அதனால வர முடியல சொல்ல
6: சொன்னாரு. பொண்ணோட நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பேசலாம். ஒழுங்கா உள்ள கூட்டு போய் மேல தங்கவே.
5: நான் பாத்துக்கிறேன்
2: விஸ்வநாதன் சார். எல்லாமே நீங்க தானே சார்?
5: எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்றீங்க? எப்படி
2: அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
5: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு
2: தெரியுது. ஐயோ
5: தெரியுது சார், கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாலும் சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறேன். நீங்க கெஸ்ட் போலாமா?
2: தமிழே
5: வரலையே.

0: இல்லாதவன்னு சொல்லலாம்.
1: வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவள பந்தாவா? அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா இவள பந்தா காட்டுவனி?
0: அது கிடைக்கிற வேலையை பொறுத்து.
1: நிறுத்து, பிடி பார்க்க, உனக்கு ரொம்ப மேல இருக்கு, போகிறல்ல. என்ன லுக்கு?
0: நீங்க தானே பாருங்க,
1: மறுபடியும் பாரு.
0: ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது.

0: யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவர்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாரு. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே, வாங்க குடையில போயிடலாம்.
0: மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், போயேண்டா.
1: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லிருக்காங்க.
0: விட்டுருமே டிவிய சொல்லிட்டாங்க, போயேண்டா.
1: நீ வராம நான் போக மாட்டேன்.
0: ஏண்டா இப்படி அடம்பிடிக்கிற?
1: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம் எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா?
0: இதுவரைக்கும் எதுவும் ஆகல.
1: இனிமேல ஒண்ணு ஆகாது, அப்படியே சாஞ்சுக்குங்க.
0: புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா.
1: மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா. ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
0: இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாதான் பிரியமா பேசலாம். ஆனா நீ யாரு எவனே தெரியல, இவ்வளவு பாசமா கொடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு.
1: எல்லாம் இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அதுல நீங்க கால வச்சீங்க தீஞ்சு போயிருவீங்க.
0: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், என்ன கொடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றிய. நீ நல்லா இருப்பியாடா?
1: நீங்க தாய்க்கு தலைப்புள்ளையா
0: இல்ல வால் பிள்ளை? ஏன் கேக்குற?
1: இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான்.
0: எதுட ஐதீகம்? டேய் மின்னலுக்கு என்ன ஆறு அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு ஏன் ரெண்டாவது புள்ள பக்கத்துல வந்தா விட்டுருமா? அது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேலப்படுது.
1: தண்ணில
0: நிறைய விட்டுடா, உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

0: நான் பிறந்து வளர்ந்த இந்த ஊர்ல எனக்கே சாராயம் இல்லைன்னா அப்ப எவனுக்குமே இல்ல, எவனு குடிக்க கூடாது.
1: நான் குடிச்சுக்கிறேன்.
0: எவனு குடிக்க கூடாது?
1: கொஞ்சமா குடிச்சுக்கிறேன்.
0: கொஞ்சம் தொட்டு நக்கிறேன். எனக்கு வேண்டாம்.
2: ஒரு பாட்டில் கொடு.

0: எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து பாட்டில் கேப்ப. ஆமா, நீ யாரு, எங்க வந்த, ஏன் வந்த, எதுக்கு வந்த?
1: இத்தனை கேள்வி மொத்தமா கேட்டா முதல்ல எந்த கேள்வி நம்பது சொல்றது?
0: என்ன எழுத்து பேசுறா நீ? நான் யாரு தெரியுமா உனக்கு?
1: ஏன் உனக்கே மறந்து போச்சு?
0: உருத்த பேசப்படாது, ரணபலி ஆயிரம் ஆயிடுவ.
1: என்ன பிரச்சனை உனக்கு?
0: என்ன என்ன பிரச்சனை சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு? என்ன
1: கையில காசு இல்லையா?
0: காசு? ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப? என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான் வாடி செல்லம் உட்கார்ந்து பேசுவான். ஆமா என்ன திடீர்னு இந்த பக்கம் ஊர்ல? அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களா?
1: எல்லாரும் இருக்காங்க, ஆனா எனக்கு யாரும் இல்ல.
0: யாரு இல்லையா? அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன், நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன்.
1: 100 ரூபாய் தானே வேணும்?
0: என்ன எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டேன்?
1: நான் 100 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நான் கேக்கும் நீ கரெக்டா திருப்பி கொடுக்கணும்.
0: நாக்கு தவற மாட்டேன்னு?
1: அது வாக்கு தவற மாட்டேன்.
0: வாக்கா? இப்ப தவறிட்டேன், இனிமேல தவற மாட்டேன். கொஞ்சம் உட்கார்ந்து இருங்க, நான்
1: வந்தேன். ஒரு நிமிஷம், இருந்த பணத்தை எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், எனக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா அப்புறம் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: இது மனசு, நான் கேக்குறப்ப நீ கொடுத்தீல்ல, நீ கேக்குறப்ப நான் தரணும்ல. இந்த
1: நான் உன்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன், கரெக்டா திருப்பி கொடுத்தேன். அதே மாதிரி நீ என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கிருக்கேன்.
0: ஆமா ஆமா,
1: நான் கேக்கும் நீ கொடுத்த.
0: ஆமா, இந்த வந்தேன்.
1: ஒரு நிமிஷம்,
0: என்னப்பா?
1: நீ ஏற்கனவே குடிச்சிருக்க, நான் குடிக்க போறேன். பாவம் ஏழைங்க குடிக்காம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு 50 ரூபாய் கடனா கொடுத்தா திருப்பி
0: கொடுத்துருவாங்க.
1: அங்க
0: அம்மா எனக்கு,
1: ஐயோ உனக்கு பணம் இல்லையா? அந்த 100 ரூபாய்ல 2 50 ரூபாய் வந்ததா? ஐயோ பாவம். பா, 50 ரூபாய் கடனா கொடுங்க, நான் கரெக்டா திருப்பி கொடுத்துறேன்.
0: கொடுங்க, நான் கேட்டு கொடுத்தாருல, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாரு.
1: நான் உங்ககிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கல, அதை இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்.
0: ஆஹா அண்ணே, எல்லா போயிட்டு இப்படி பைத்திய கரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தேன்னா இழிச்சவா பையன் வாங்க. உன்னே
1: எப்படி
0: இழிச்சவா என்று வாங்க?
1: நீ ரொம்ப பேசுற, என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கல, அதை கொடு.
0: என்னது?
1: டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அதை குடுறா.
0: அப்ப அவங்களுக்கு என் கிட்ட வாங்கி கொடுத்தது?
1: அதான் இப்ப வாங்கி கொடுத்தேன்ல.
0: அப்ப நீ என் கிட்ட வாங்கினது?
1: அதான்டா இது.
0: அப்ப நான் வாங்கினது?
1: அதான்டா நாயே, நானும் கேக்குறேன்
0: உங்ககிட்ட. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? யாரு காசு? 50 ரூபாய்
1: என்னது? நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், 50 ரூபாய் கொடுத்துட்ட, மீதி 50 ரூபாய் கொடுக்கணும்ல.
0: ஆமா,
1: இவங்க கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கிருக்க, மொத்தம் 100 ரூபாய் சேர்த்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு பாவம் ஏழைகள் குடிச்சிட்டு போட்டோம்.

0: என் மிஸ்டர் எக்ஸ், பொம்பளைக்கு பொம்பளனா, போக்கிரிக்கு போக்கிரினா, யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. ஸ்டூபிட், இடியட், நான்சென்ஸ்.
1: டோன்ட் ஷவுட் யூ மேடம் எக்ஸ். பொம்பளைக்கு வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா, சில்லி, ஃபூலிஷ், நியூசன்ஸ்.

0: பொண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு.
1: தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு.
0: கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு.
1: கண்ணங்கள் என்னாகும்
0: இன்னும் தான் பொண்ணாகும். வந்தவளே வாயடக்கு சின்னவளே கும்பளைக்கு அஞ்சுவதா போக போகும் இங்குவதா சில்லி ஃபூலிஷ் நியூசன்ஸ்.

0: நாகிரியா, நானும் ஊருக்குள்ள எத்தனையோ மூஞ்சி பாத்துருக்கேன், ஆனா உங்க மூஞ்சி மாதிரி வளவளா முளமுளான்னு இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறதும் தெரியல எடுக்கிறதும் தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல.
1: எங்கடா கத்திய வச்சுட்டு கடன் கேக்குற?
0: எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க.
1: 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டிய. விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு.
0: ஐயோ சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி ரெண்டு மாடு விலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போடச்சுக்கல. நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறேன் சாமி.
2: ஐயோ 15 லட்சம் கொண்டாங்க. 39 24 16. ஐயோ எனக்கு தான் அடிச்சிருக்க.
1: ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்கடா. சோப்பு காயத்து கூட சரிங்கடா.
0: எது என்ன சிறைங்கடா சுரைங்கடாங்கிற? 5 லட்சாதிபதி என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 லட்ச் 2 லட்ச், அதுக்கு மேல வேணா 5 மட்டும் தூக்கி போட போய்கிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்திரு. ஏ பொம்மை எழுந்திரு.
1: டேய் என்ன
0: ஸ்டாண்ட் அப் மேன்.
3: டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா
0: உனக்கு? உன் மகன் கிட்ட தான் ஜக்கம்மா.
3: ஜக்கம்மாவா?
0: பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா?
3: ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ?
0: உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும் ஜக்கம்மா. நான் உன்ன சும்மா விட மாட்டேன்.
3: டேய் ஏண்டா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சு என்னமோ தெரியல. என்னடா ஆச்சு அவனுக்கு?
2: அவர் லாட்டரி சீட் விழுந்துருக்குங்க.
3: லாட்டரி சீட்டா?
0: ஐ அம் 50 லாக்ஸ் ஓனர்.
3: 50 லாக்ஸா?
2: அண்ணே தமிழ்ல சொல்லுங்கனே.
0: அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு.
2: 15 லட்சம்.
3: 15 லட்சமா இவனுக்கா?
0: சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும், முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா.

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைபு தானே
1: ரைட்டு.

0: அம்மாஜி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்த ரை
1: ஆரம்பிச்சிட்டான்டா.
0: ஐ ஆம் ஸ்வைங் இன் தி ரை, ஐ ஆம் ஸ்வைங். ஹே, ஐ பே மணி. கம்ப்ளைன்ட் வார்டர்,
1: என்ன வேணும்?
0: வாட் சட்னி?
1: சட்னி.
0: ஹே,
2: தேங்க்ஸ் சார்.
0: சட்னி எங்க மேன் வைக்கிற?
1: எங்க வைக்கணும்?
0: இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபுல்.
1: அவ்வளவுதானே? வச்சிட்டேன்.
0: ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச?
1: ஓ, ஐ அம் சாரி.
0: ஹே, யூ யூ யூ. ஐ ஃபுல் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஃபுல் ஆஃப் தி ஆஸ் ஆஃப்.
1: இனிமே சத்தம் வர கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளிய போய் வச்சுக்கோ, இங்க கத்த கூடாது. கெட் அவுட்.
0: வாட்? அவுட்.
1: மிட்சுபிஷி
3: ஹிட்டாச்சி. ஹிட்டாச்சி
1: வந்தாச்சு.
3: Oh my god,
1: it's a small magic. Have it.
3: Thank you.
1: It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. சீ, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். யூ ப்ளீஸ் கம் ஹியர். கம். கம் ஆன்.
3: Thank you.
1: Please take your seat.
2: Thanks.
1: What would you like to have?
3: One.
0: Hello. துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down, cool down, cool down.

0: அரே, இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டு அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தாத்தான் எங்க வீட்டுல அடுப்பு அறியும். எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராபு. இந்த 50 ரூபாய் காசுக்குடா எக்கடா போவே, எக்கடா போவே, எக்கடா. ஒய்யா,
1: உண்மை நினைச்ச சிரிச்ச.
0: I am your best friend. Please, yeah.
1: சொல்ல மாட்டேன், கண்டி பண்ணு.
0: Thank you.
2: ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ.
3: இது வேஸ்ட்.
2: மாறிட்டாளே.
3: என்ன ஸ்டீவோ, 20 க்ரோஸ் லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க?
2: ஐயோ, அவன் டுபா குடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா?
3: பண்ணாத. நீங்க சொல்லுங்க.
0: ப்ரூஸ், என்னுடைய ஃபேமிலிய பொறுத்த வரைக்கும் 20 க்ரோஸ்ங்கிறது ஐ மேன் ஐ
2: ஹியர். 1 செகண்ட்.
0: இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட்?
3: ஓ காட், வாட் எ கிரேட் ஃபேமிலி.
0: ஐயா,
3: கீப் திஸ் ஃப்ளவர்.
0: தேங்க் யூ.
3: வி மீட் சம் டைம்.
0: ஓகே,
3: பை.
0: சிங் இன் தி ரை, ஐ ஆம் ஃபைன் இன் தி ரை.
1: பாப்பா,
0: சாங் இன் தி ரை, I am from Indarai Singh.

0: நாங்கெல்லாம் மாதர் சங்கத்துல இருந்து வரோம். ஒரு ரூபா கூட வரதட்சணை வாங்காம நீங்க பண்ண போற இந்த கல்யாணத்தை பத்தி தான் நீங்க சிட்டி முழுக்க பேச்சு. நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு
1: காரணம் 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன் அந்த திட்டத்தினுடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். என் ஃப்ரெண்டுமா, நான் காலையில இருந்து பேசி பேசி தொண்டை வந்து போச்சு, அப்புறமா பேசுறேன். இங்க எங்க வந்த?
2: வாங்கணும்னா வரணும்ல.
1: என்ன வாங்கணும்?
2: கமிஷன்.
1: இது நான் பார்த்த பொண்ணு.
2: அப்ப நாங்க பார்த்த பொண்ணு?
1: நீ பார்த்த பொண்ணு எதையும் நான் கட்டல.
2: கட்டினியோ கட்டலையோ பாத்தேல, பாக்க வச்சோம்ல. மறுபடி புரோக்கர் கமிஷன் வரணும்.
1: ரொம்ப நாளைக்கு பின்னால கழுத்துல மாலையை போட்டு கையில பூச்சொண்டோட மணவர வரைக்கும் போயிருக்கேன். அந்த மணவரைய புனவரை ஆக்கிறாத. நல்ல பிள்ளை கிழக்கு பந்தியில உட்காந்து தொந்திய ரெப்பிட்டு போ.
2: கமிஷன் வாங்காம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்.
1: மாப்பிள நான் ரெடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும் போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போயிடு.
2: போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன்.
1: பாப்போம்
2: பாப்போம்.
1: கொஞ்சம் குடிக்க தண்ணி குடு.
3: இந்தாங்கண்ண.
1: ராஸ்கல், யானை பசிக்கு சோள போறியா? போய் சம்பளம் கொண்டு வாடா, சம்பளம் போ.
2: என்ன
3: மாப்பிள சம்பளம் தண்ணி கேக்குறாரு?
4: எனக்கு
5: அப்பவே சந்தேகம். இந்த மாதிரி ஆளுகளை நம்ப கூடாது. அங்க பாருங்க
4: என்னையாது,
1: அது தெரியுது. இவ்வளவு பெருசாதான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா?
5: பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா?
1: அந்த
5: செம்புக்காக ஒத்த கால நினைக்கிறா பாருங்க.
3: மாப்பிள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டு வரா.
1: லட்சுமி, என்னமா நீ இங்க வந்துட்ட? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? பேசுறா பேசுறா. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சிரிப்பு சிரிச்ச பத்தியா? அந்த திருப்பி எப்படி தெரியுமா இருந்துச்சு? வெள்ளிச்சம்ப கீழே ஊத்தி விடும் போது கடமட கடமட மடம மடமட கடமட கடமட கடமட மடமட இருந்துச்சு பத்தியா? அது மாதிரியே இருந்துச்சு. உன் கழுத்து இருக்க கழுத்து அது எப்படி தெரியுமா இருக்கு? செம்போட விளிம்பு மாதிரி அழகா இருக்கு. உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? உன் முகம் செம்ப குப்புற கவுத்தி வச்சவன கும்மு இருக்கு பத்தியா? அது மாதிரி ஜம்மு இருக்கு.
0: அப்போ உன் நினைப்பு பூரா சொம்பு மேலதான் இருக்கு.
1: ஏன் இப்படி மூச்சு வாங்குற?
0: இல்ல, உன்னை இப்படியே மிதிக்கலாமா இல்ல ஓட விட்டு மிதிக்கலாமான்னு பாக்குறேன்.
1: மிதிக்க போறியா?
4: அன்னைக்கு என்னடா சொன்ன?
1: என்ன சொன்ன?
4: உயிர் வேண்டாம், செலுத்த வேண்டாம், உங்க பொண்ணு மட்டும் கொடுங்க, கண்ணனை வச்சு காப்பாத்துவன்னு சொன்னீங்களா?
1: ஆமா சொன்னேன். அதுக்கு என்னப்ப?
4: இன்னைக்கு சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவன்னு சொன்னேன். அதுவும் தங்கத்துல சொம்பு வேணுங்களா?
1: எப்படியா தங்கி சொம்பு?
5: ஏன்னா என்னையா வெட்டி போச்சு, இவனை போட்டு அடிக்க முதல்ல.

0: மலையே உனது கிரீடம் தோழா தீயாய் எழுந்து வாடா திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா
1: கண்களும் தூங்காவரம் புயல் வேலையில் கடல் தூ

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கட்டஸ் பண்ணிட்டு இருக்க.
2: ரே நீங்க தானடா புது வேலை பெங்களூர் இன்டர்வியூன்னு போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துங்க.
3: ஆமா புது வேலை.
4: நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை பொது இடம். சரி சரி புது இடம். உங்க வைஃபையை மறந்துடணும் பாத்துக்கோங்க.
3: ஆமா
2: ஓ தேங்க்ஸ். என் பொண்டாட்டியை மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேனா? ஐம் கோயிங்.
1: இரு ஏ சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறால நீ வாமா.
0: குட்டி சரக்கு
2: குட்டி சரக்கு
0: எதுவும் ஆகட்டும். மன் ஃபார் த ரோட் யோ.

0: அப்படியே போயிட்டு. எனிவே கூலி மிச்சம் என்னமாப்ல கான்ஃபரன்ஸ் போறேன்னு சொல்லிட்டு அரட்டாயிரம் போட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கள்
1: கேக்குறானோ சொல்ல.
2: இது கான்ஃபரன்ஸ்ல இது கூட்டம் குறைவா வரும், இவனுக்கு பேச்சு சரியா வராது, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்தானா பேச்சும் நல்லா வரும். என்னடா ஆச்சு வண்டி?
3: ஆட்டோ போயிடுச்சு, அதை பிடிக்க டிரைவர் போயிட்டாரு. உங்களுக்கு வேற ஆட்டோ பிடிக்கட்டுமா?
0: வேற ஆட்டோ எதுக்கு? நீங்க எங்க போறீங்க?
3: பெங்களூர்.
2: எனக்கு
3: என்ன
0: அழைச்சிட்டு
2: மலை மேல
3: செம்மன்குட்டியா?
0: அது சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு.
2: இருக்குது இல்ல?
0: ஆமா, இது வரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
0: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும் தோணல.
0: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம், அவ பாட்டுக்கு
1: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
0: ஓ, நன்னா பாடுவாளோ?
2: பாடுவாங்க, ஆடுவாங்க.
0: ஓ, பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
1: ஆமா, விதான் தோத்து இறங்கிடுங்க.
0: போட்டி
1: பிடிக்க
0: பாய்.

0: உட்காரு.
1: இருங்கப்பா.
0: உள்ள இருக்கிற என் ஆளுங்களை வெளியே விட்டுட்டு இந்த நாலு பேரையும் உள்ள போட்டு
2: எஃப்ஐஆர் போட்டாச்சு. லெட்ஜர் நோட்லயும் ஃபைல் ஆயிடுச்சு. மாத்த முடியாதுங்கய்யா.
0: கை மாத்துறத கரெக்டா மாத்தனா கட்டமே மாறுது. சட்டம் மாறாத
2: மாத்த முடியாதுங்கய்யா.
0: மாத்தணும்.
3: சரக்கும்
0: போய் அப்படி உட்கார்.
1: அடி உங்க சண்டே மண்டே டூஸ்டே வெனஸ்டே அட பேசிக்கிட்டு இருக்க
4: முடியும். சொல்லுங்கல்ல போய் உட்காருங்க. போ வந்துச்சு பரவாயில்லை கச்சல.
1: பரவாயில்லை கிடைக்குதுங்கறியா?
0: நான் சொல்றத கேட்டா சாயந்தரம் ஜீப்ல வீட்டுக்கு போவேன். இல்ல நான் மார்ச்சுரி வேன்ல தான் வீட்டுக்கு போவேன். நான் மோசமான மொள்ள மாதிரி.
3: மொள்ள மாதிரி சார், மொள்ள மாதிரி சார். அந்த நோட்புக் சரக்கம் கொடுத்தீங்கன்னா படக்கம் கழுத்து போட்டு வடக்கம் கிளம்பிடு.
0: யாரா மொள்ள மாதிரி?
5: உங்க பேர் மொள்ள மாதிரி இல்லையா?
4: எங்க மாமா பேர் மொள்ள மாதிரி இல்ல. சொல்லிட்டா
3: அவங்க பேர் மொள்ள மாதிரி இல்லையாடா. வா வா வா வா வா. டேய் மாட்டி இருக்கடா. நாள் தட்டு தட்டிட்டு கழுத்து போட்டு போயிடலாம்.
1: ஏற்கனவே தட்டு நிறுத்தி கழுத்து போட வந்திருக்கோம்.
3: ஓகே.
0: மாத்துவியா இல்லையா? ஏற்கனவே நான் மண்டை சுடுக்காரன்.
3: மண்டை சுடு சார், மண்டை சுடு சார். அந்த நோட்புக் சரக்கு கொடுத்துக்கனா படக்கம் கழுத்து போட்டு படக்கம் கழுப்பிடு.
0: டேய் யார பாத்து மண்டை சுடுங்கற?
3: அவரு பேர் மண்டை சுடு கிடையாதாடா.
1: அப்படியா?
4: சொல்லி நாகற மாமா டென்ஷன் பண்ணிக்கிறீங்க.
1: அடி உங்க சுக்கு பிறந்த கோஸ்.
3: ஏய் உட்காரடா.
1: குடிச்சு பாக்கெட்ல போடுங்கறே.
0: கோளாறு பண்ணாத. நான் கோக்கு மாக்கானவன்.
3: குளிக்கு
1: போட்ட சீட்டு மாதிரி ஆயிடுச்சு. இதுல நம்ம நோட்டு எப்படி தேடுறது?
3: நேரையிலே ரெண்டு பேரு நாலு கை. என்ன பண்றது? இந்த அள்ள கைகள் தேடுறதுக்கு வாடகை எடுத்துக்கலாமா?
6: பிளீஸ் வாடகைக்கா. நாங்களா வாங்கிட்ட கூலி வாங்கிட்டு நாங்க போய் நோட்ட தேடுவோம் நினைச்சியா?
3: ஐயோ, நான் உனக்கு காசுதான் கொடுக்க போறது. யாரு கண்ணா சொன்னது?

முடிச்சிடலாமா?

இறங்கிடும் வழி வழி துணை, வழிகளில் முளைத்திடும் விடுவிடுதலை, பகைவர் ஒழுங்கிடும் வீரன் நீ, நிலம் பெயர்ந்திடும் உன் சொல் பெயருமா, உன் நிலை தாண்டிய மலை உயருமா, வழி காட்டும் தலைவனே இனி அறம் உறங்குமா.

0: உங்க ஒரு வண்டி வருது, இதை காட்டில் பாடி வேணா ஸ்டாப் ஸ்டாப். ஓரமான பாட்டு, ஓரமான பாட்டு.
1: ஏயா வண்டி நிறுத்துறேன்.
0: யோ, டிராபிக் போலீஸ்கார வண்டி மறிக்கிறாயா?
1: எங்க
0: என்ன வண்டி அங்கே எட்டு பாட்டிட்டாங்க? ஒருவேளை வசூல் பண்ணிடுவோம்னு பயப்படாங்களோ?
1: லிப்ட் கேப்பான் போல் இருக்கியா? அந்தா ஏத்தி வண்டி தானே, குளத்து கூட தனியா போயிட்டு இருக்கிறோம். போலீஸ் வந்தா நம்ம தனியா சேஃப்டி?
0: அதுவும் சரிதா, பிட்பாடு மேல பிராந்தி தெளிச்சு விட்டு இடிச்சு மாதிரி செட் பண்ணிடலாம். என்ன செய்யறாங்க? அம்மா நீங்க யாரு, வண்டி எங்க இருந்து வருது?
1: நீங்க மெட்ராஸ்ல போறோம்.
0: எப்படியா கரெக்டா சொன்னீங்க?
1: பார்த்த தெரியல, நீங்க வண்டி அடிக்காம நிக்கிறீங்க.
0: பெரிய கெட்டியாரு அடிக்க ஏறிக்கிறவா?
1: ஏறிங்க சார்.
0: ஆரியா உள்ள ஒருத்த வாயப்படம் பண்ணிக்கிறியா?
1: அண்ணன் தான், அப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் அப்ப ஏத்திட்டாரு,
0: தண்ணி அடிச்சிருக்காரா? பரவாயில்லையா, அவருக்கு என்ன உடம்பு வலியோ?
1: ஏறிங்க சார்.
0: ஏறிடு ஏறிடு ஏறித்தானே ஆகணும்.
1: நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப தைரியம் சார்.
0: அம்மா போலீஸ்காரன்ல இந்நேரத்துல நடு சாமத்துல ஒத்துல தைரியமா நிக்கலாம். எவ்வளவு பெரிய பொறுத்துக்காரா இருப்பான்? எல்லாம் ஒரு இதுதான். சரி, சட்டுப்பு நேரத்தை கழிப்பண்ணு. எடு எடு எடுத்துரு.

0: Dad? Dad?
1: இந்த பாத்து ஓவரா.
0: என்னையா? இங்க யாரு சார்?
1: ஏய், பாத்தா தெரியலையா? டிராபிக் போலீஸியா? நான் எல்லா வண்டியும் நிப்பாட்டி யாருங்க? இப்ப நீ என்ன கேக்குறியா? ஆமா, இவ்வளவு விசாரிக்கிற நீ யாரு?
0: நான் வந்து சொந்தக்காரன்.
1: யாரும் சொந்தக்காரன்?
0: அது இந்த விளக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு தேவையா சார்? நாம வந்து வேலையை முடிச்சுட்டு போவோம். டேய், சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வரா.
1: மாலையா? நமக்கு எதுக்கு மாலை? அப்படி என்ன சாதிச்சிருக்கேன்? நேத்து ராத்திரி தான் சிங்கு நுங்க எடுத்திருக்கான். அதுக்கெல்லாம மாலை போடுவாங்க?
2: அவன் ஜெப்டி, அவன் பாகுதான் செய்வான்.

0: ஹாய் செல்லா. டாக்டருக்கு வீட்டுல இருந்து போன், அர்ஜென்ட்.
1: டாக்டர் உங்களுக்கு போன். ஏ ப்ளீஸ் ஜி, உங்க வைஃப் இருந்து வந்திருக்குதான், ரொம்ப அர்ஜென்டா.
2: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
0: நீங்க உடனே வீட்டுக்கு போறீங்க.
2: ஐம் சாரி, இப்போ என்னால வர முடியாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
0: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன்.
2: என்ன பேசுற நீ சிபி? ஹலோ,
1: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒண்ணு எமர்ஜென்சி இல்லையே, நான் வேணா முடிச்சிடட்டுமா?
2: வேணாம், நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டயுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

0: சாரி, தெரியாம
1: என்னென்ன இடிஞ்சு
2: பிடிக்கிறீங்க? நிக்கிறேன்டா.
1: யாரு யாரு அடிச்சா?
2: அங்க போறானே அவன், என் பொண்டாட்டி இடிச்சுட்டான். இடிச்சது மட்டும் இல்ல, சிக்னல் குடுத்துட்டு போறான். இந்த கல்யாணம் முடி வரைக்கும் நான் அவனை ஃபாலோ பண்ண விடமாட்டேன்.
3: நம்ம மாப்பிள்ள தோல்னா வரணுமா?
4: நீ கல்யாணத்துக்கு வந்தது அசோக் தெரியுமா?
3: ஓ தெரியுமே.
4: ஓ அப்படின்னா எனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா?
3: ஆ சொல்லுங்க.
4: நான் ஆஷா கழுத்துல மூணு முடிச்சு போடுறது வரைக்கும் யாரு கண்ணுக்கும் தெரியாம எங்கேயாவது ஒளிஞ்சிக்க முடியுமா?
3: ஓ ஆஷா என்ன பார்த்தா எப்படியும் கன்ஃபியூஸ் ஆயிடுவா எனக்கு புரியுது. பட் எப்படி அவளை பார்க்காம அவாய்ட் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல.
4: பாவா, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வை, அவ வர டைம் ஆச்சு. வில் யூ ப்ளீஸ்?
3: சரி, ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
2: வணக்கம் மாப்ள.
3: ஓகே ஓகே, வணக்கம். மாப்ள நல்ல சூப்பரா மேட்ச் இருக்கார்,
5: அதனால தான் செலக்ட் பண்ண. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஏதோ அவரேஜா போயிட்டு இருக்கீங்க.
5: உங்க வைஃப கூட்டிட்டு வரலையா?
3: வைஃபா?
6: ஏய் பிரியா, பூபதி கல்யாணம் ஆகலங்கிற விஷயத்தை இப்பவாது ஆஷா கிட்ட சொல்லிடலாமா?
5: சும்மா ரெடி, மாட்டிட்டு முடிக்கட்டும்.
3: ஓ அந்த வைஃப், வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க. இங்கதான் எங்கேயோ.
5: அவங்களா? அத்தை என்னமா இங்க வாங்க.
2: என்ன பாரு என்ன திரும்பி என்ன பாரு என்ன கொன்றுவேன்.

நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம்.

சகன ரகண சகன தகன ரகண சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகண சகன யகன ரகண சகன தகன ரகண சகன தகன பகன சகன தகன.

0: இதை பாடுறா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காத. கேரளா வரைக்கும் வந்தோம், உன்னால ஜனனியை பார்க்க முடியல. அவ உனக்கு இல்லடா, தேடுறது கிடைக்கலனா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கோ. வா, ஊருக்கு போலாம், வா.
1: சரி போலாம், ஆனா ஜனனி கண்டிப்பா என்ன தெளிவரும்.
2: ஹலோ அமுதா, நான் மேகலா பேசுறேன்.
3: ஹாய், எப்படி இருக்க?
2: நான் நல்லா இருக்கேன். கேரளால இருந்து பேசுறேன்.
3: கேரளால இருந்தா?
2: ஆமா, உன் ஹஸ்பண்ட கூட இங்க பார்த்தேனே.
3: ஆமாமா, அவரு ஏகே ஆண்டனி கிட்ட செக்ரட்டரியா ஜாயின் பண்ண போறாரு.
2: என்னடி உளர்ற? அந்த வேலைக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு நான் எனக்கோ செலக்ட் ஆயிட்டேன். வேலையில ஜாயின் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்.
4: உன் ஹஸ்பண்ட் உன்கிட்ட நல்லா போய் சொல்லிட்டு இங்க ஊர் சுத்திட்டு இருக்காரு. பாத்துடி.
3: ரொம்ப தேங்க்ஸ் டி. அவர் வரட்டும், நான் பாத்துக்கறேன்.
0: செல்லா, ராஜாத்தி, அமுதா, எங்க இருக்க நீ? கேரளாவில இருந்து இன்டர்வியூ போயிட்டு அசந்து போய் வந்து நிக்கிறேன் நானு. என்ன வாசல்ல வந்து வரவேற்காம கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ?
3: அல்வா கிண்டிட்டு இருந்தேன்.
0: ஓ,
3: அதோட வந்து ரிசீவ் பண்றதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. எனங்க, கேரளா சீஃப் மினிஸ்டர் ஏ கே ஆண்டனியே உங்க கூட இருந்தாரு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க.
0: கூட இருந்தா பரவாயில்லையே, வெரி சிம்பிள் மேன். யூனோ, நேந்திரம் பழம் சாப்பிடுங்கிறாரு, கதகளிக்கு போலாமான்றாரு, எண்ணெய் மசாஜ் பண்ணிக்கொண்டாரு, மோகன்லால மீட் பண்ணலான்றாரு, படகு சவாரிக்கு கூட அவரே வர்றாருன்னா பாத்துக்கோ. ஏன், ஒரே அன்பு தொல்லையா போச்சு பாவோம்.
3: அப்போ வேலை கன்ஃபர்ம்டுன்றீங்க?
0: கன்ஃபர்ம்டு தான். ஆனா கேரளா மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டுக்குள்ள உங்கள மாதிரி அறிவாளியை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. நீங்க டெல்லி போய் ஜனாதிபதி அப்துல் கலாம் கிட்ட செக்ரட்டரியா சேர்ந்துட்டா நல்லா இருக்குங்கிறாரு.
3: அப்போ டெல்லி போகணும்.
0: போகணும், ஆனா ஒரு 20,000 வரைக்கும் செலவாகும்.
3: அதனால என்னங்க, வேலை கிடைச்சா டெல்லியிலே போய் செட்டில் ஆயிடலாம்.
0: ஆமாமா, பட்டாணி சப்பாத்தி குருமாவும் சாப்பிடலாம். பாங்கராடான் சாரிக்கிட்டே.
3: என்னங்க, கொஞ்சம் கண்ணை மூடுங்க.
0: எதுக்கு?
3: கண்ணை மூடி ஆ காட்டுங்க.
0: ஓ, அதுவா கூக்க போதியா?
3: குடுக்கறதுக்கு தானே அடுப்புல வச்சிருக்கேன். இந்த வாய் தானே என் நகையெல்லாம் ஆ போட்டுச்சு. இப்ப நல்லா ஓ போடுங்க. நானும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டேன். நீங்க திருந்துற மாதிரியே தெரியல.

0: மங்களை ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: ஆஹா, கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா?
2: உங்க பேர்

0: ஒரு தடவை சொல்லு
1: போடாங்கோ.
2: அதேதான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் எனக்கு இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்புன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தலை பண்ணு நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.
3: ஹொக்கோம்
2: டைகர் கா ஹொக்கோம்.

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பிள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: அங்கிள் கூப்பிட்டீங்களா?
1: இது என்னன்னு தெரியுதா?
0: இதான் புத்தகத்துக்கு கதை எழுதிருக்கீங்களா அங்கிள்?
1: இது நான் எழுதிய கதை இல்ல, உங்க அப்பா உன்னை பத்தி எழுதின கதை.
0: ஏ மணி, மணி எழுதின கதையா? என்ன பத்தி என்ன எழுதிருக்காரு அங்கிள்?
1: எஸ்டிடி போட்டு உன் கதையை சொன்னா அவன் பைனான்சியல் பொசிஷன் வீக் ஆயிடும்னு இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கான்.
0: மணி எப்பவுமே இப்படிதான் அங்கிள், ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அங்கிள்.
1: சரி, என்ன மாதிரி வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற?
0: ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் லெவல்ல இல்லைனாலும் ஏதோ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா ஒரு வேலை கிடைச்சா போதும் அங்கிள்.
1: உனக்கு வேலை வாங்கி கொடுத்தா என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன், ஆனா இந்த லெட்டர் படிச்சா தான் தெரியுது உனக்கு வேலையை விட டிசிப்ளின் ரொம்ப அவசியம்னு.
0: இல்ல அங்கிள். ஆமா அங்கிள், கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது.
1: உங்க ஊர்ல உள்ள இங்க வச்சுக்காத, நான் உங்க அப்பா மாதிரி நல்லவன் இல்ல.
0: ஓ தெரியுமே. இல்ல அங்கிள், நீங்க அவரை விட நல்லவர்னு.
1: வாய் கொஞ்சம் ஓவரா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணிக்க. என்ன பேச்சே காணோம்?
0: கண்ட்ரோலா இருக்கு அங்கிள்.

ரூபாய்க்கு ரெண்டு கூட தலைவலியா காசு கூட நீ பிச்சுக்க.

0: இது
1: பழம்
0: நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
1: ரெண்டு.
0: ஒன்னு இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கிட்டு சொன்னீங்க.
0: எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
1: இன்னொன்னு தாங்க இது.
0: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
1: பழம் வாங்கிட்டு சொன்னீங்க.
0: எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்த?
1: ஒரு ரூபா.
0: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்?
1: ரெண்டு பழம்.
0: ஒன்னு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க?
2: Ha ha ha!

0: என்ன பண்ண அவனே கேளுங்க.
1: என்ன பண்ண தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல.
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உன்னே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா.
1: சரியா தானே செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
0: கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா பத்து கேட்டா போடுக்கல.
0: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டிருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறீங்க. தூமெச்சா பேசுறீங்க. நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சுக்கிட்டு
4: இருக்கேன்? பேசி தீர்க்க முடியாது.

0: ఉన్నాను నేను.
1: జస్ట్ లిసన్.

0: நினைத்தேன் வந்தாய் 100 வயது. ஆஹா, வந்துட்டாயா வைப்பிரசன்? என்னப்பா பாத்து நிக்கிற? நான் தான் என்னத்துக்கு வரேன் தெரியுமில்ல? தீய போடப்பா. போடுறேன் போடுறேன். ஆமா, சரட்டு சரட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த வித்தியை எங்க பாக்கத்துக்கிட்ட?
1: மதுரை, ஏ மதுரை!
0: என்னப்பா போட்டியா? போட்டு
2: வழக்கம்
0: போற டீய போட்டு போக மாதிரி மறந்துட்டாப்பா.
2: நீ கஸ்டமருக்கு குத்தம் சொல்லாத. நீ ஃபாஸ்டா போட்டுருக்க மாட்டா, கஸ்டமர் கோச்சிட்டு போயிருப்பான்.
0: எனக்கு
2: கீழே ஊத்தனே இல்ல, இது 8 ரூபா.
0: எனக்கு இது வேணும், என்ன வேணும்?

0: குட்டி எவட
1: இவிட
0: அது எந்த குட்டியானோ நின்று குட்டி எவட
2: ஓமனே எந்த ஓமன குட்டி குறைச்சு வரணும்
3: ஆரா நீங்கள
1: கண்டிட்டல்லே ஞான் கிருஷ்ணன் நாயராக்கும்
3: ஓ கிருஷ்ணனோ எந்த இது கோலம்
1: கோலமல்ல ஓமனே கோலமல்ல ஈ ஜீவிதத்திலே பிரேமம் ஃபெயிலானவன் தாடி வளர்த்து பட்சே ஈ கிருஷ்ணன் நாயர் குறைச்சு டிஃபரண்ட் ஆகும் ஞான் ஆ பிரேமம் சக்சஸ் ஆகான் வேண்டி பாடி வளர்த்து மண்டை வளர்த்து மண்டை மேல ஒரு கொண்டை வளர்த்து கண்டோ எந்த சிரி சிரி நிறுத்தணும் புஞ்சிரி நிறுத்தணும் குட்டி ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பட்சே ஞான்
0: கரையங்க
1: ஓமினே ஞான் ஸ்டேட்டே மாறி மனசிலாயில்லல்ல இனி எந்த மதர் டங் மலையாளம் எந்த ஸ்டேட் கேரள எந்த சீஃப் மினிஸ்டர் ஈ கே நாயர் எந்த நாதம் ஜண்டை எந்த நடனம்
3: ஒருபாடுமோ
1: ஈ லோகத்தில் அச்சனும் அம்மையும் குஞ்சுகளை தத்தெடுத்து பட்சே ஞான் டிஃபரண்ட் ஈ குஞ்சு ஈ அச்சனையும் ஈ அம்மையும் தத்தெடுத்து இது எந்த கேரள அம்ம சீமா தம்பிராட்டி இது எந்த கேரள அச்சன் வடக்கெண்ட வீரகதா மம்பட்டி
0: கல்யாணம்
3: அம்மே கேரள நேரம்படி அறியுமோ நன்னாயிட்டு அறியுமோ குறச்சு குறச்சு அறியும்
1: அது அது

போகலாமா? மச்சி, நான் அவத்தில் போட்ட ஷோக்கில்

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா ரவிக்கு கொஞ்சம் ஜாயின் தர அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற பாரு இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா சினிமாவுல
0: என்ன டேய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாலை போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா நீ சும்மா இருப்பேன், ஜல்லிக்கட்டு கால
0: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: மாடு போட்டிருக்காங்க ரெண்டு பேரு இவங்களுக்கு போட்டி கலந்துக்குவாங்க. ஆமா அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க. அப்படித்தானே? அது எப்படி முடியும்? மாட்டோட ஓட விட்டு பத்து பதினஞ்சு பேர் அது மேல குதிப்போம்ல? அதாண்டா வீரம். அப்படி அடரா பல்டி, ஆமா இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டிய போட்டு எப்படா ஆவேசமா மாறுது.
3: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா?
0: மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
3: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான்.

0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, உற்றுகடா அத.
1: அண்ணா இது காலமா நிலத்து வளர்றதானே, நிலத்தை உழுவுறது மாடு, அது அடக்கறதான் வீரம்.
0: அந்த காலத்துல நிலத்தை மாடு உழுதுச்சுடா, அதை அடக்குனீங்க. இப்ப எல்லாம் டிராக்டர்கள் தானடா உழுது. அப்படின்னா ஒரு டிராக்டரை புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது வீரம்.
2: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில வளர்ந்து காலம் அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்
3: ஆயிடுச்சு. இவங்க என்னடா பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம், வாங்கடா போலாம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
2: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரைப்பாட்டி.
2: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
2: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
4: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டியே வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா
3: அவங்கிட்ட பேச்சு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
5: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்ட தார் குச்சியில பின்னாடி குத்துன இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
2: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
2: ஐயோ முன்னாடி குத்துச்சு.